கொல்லாத கொன்னதன் செல்லமாம் புத்திரியே. நில்லடி நில்லடி நீ எல்லையோ, இன்னும் கொல்லாத கொன்னதன் செல்லமாம் புத்திரியே. தல்லடி தள்ளடி ஜூலினல் எல்லாத்தினும் வெறும் புல்லானும் புல்லான காசும் பிரதாபமும். தள்ளடி ஜூலினால் எல்லாத்தினும் வெறும் புல்லானும் புல்லான.

பனி சகமகசி பனி பனி பனி பப்பா மகசனி நிசகச சகமக பனி பனி சனி நிசக